நமோ சர்வ பூப்பே நமோ சர்வ காப்பே நமோ சர்வ தாப்பே நமோ சர்வ காலே நமோ சர்வ பாலே நமஸ்தாஸ்து தேவாய நமஸ்தங் அபேவே நமஸ்தங் ஜனமே நமஸ்தங் சுபமே நமோ சர்வ கௌணே நமோ சர்வ பஹுணே நமோ சர்வ ரங்கே நமோ சர்வ பங்கே நமோ கால காலே நமஸ்தஸ்தேஹாலே நமஸ்தங் அபர்ணே நமஸ்தங் அபர்ணே நமஸ்தங் ஜிராரங் நமஸ்தங் ரிதாரங் நமோ சர்வ தந்தே நமோஸ்த அபந்தே நமஸ்தங் நிர்சாக்கே நமஸ்தங் நிர்வாக்கே நமஸ்தங் ரஹீமே நமஸ்தங் கிரீமே நமஸ்தங் அனந்தே நமஸ்தங் மஹந்தே

நமோ சர்வபீதம் நமோ சர்வத்ரிஞானம் நமோ பரமதானம் நமோ சர்வமந்திரம் நமோ சர்வஜந்திரம் நமோ சர்வத்ரிசம் நமோ சர்வக்ரிசம் நமோ சர்வரங்கே திருப்பங்கீயநங்கே